வணக்கம், நான் உங்கள் அஸ்வினி, மின்னலகம் அறிவிப்பாளர். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல 2 மணிக்கு பாலிவுட் நிகழ்ச்சியை கேட்க மறக்காதீங்க. லாப் 1 FM இல் மட்டுமே. ஸ்வரா போசிசேர் அந்தா.